இத்தமத்தல் ஆ பிரம்மாட்சயஜகர் மேன் இத்தலீயல் அர்க்கமிகிலிர்ப்பனவன பெசரம்.

சுந்தர நயனா, எந்த சுந்தர வதனா, ஹெண்ண எதகி நோதா, நூறு ஹூபாணா, சவி மாத்தனாடுத்தா, சவியாகி ஹாடுத்தா, பலிகி வந்தனு நன்ன பேட்டையாடுத்தா, நான் அவனு நோடுத்திரே, அவன் என்ன நோடுத்திரே, சூஜி கல்லினாகே, மனவா செலையுத்திரே.